0: இசையா நீ வீண்ட என்னடும் அவமானம் உந்தனுனே.
1: அந்தரம் சிவர்கா கழிச்சு பாடுத்து.